0: மோட்டார் பிரலிகாரையா டிவிஎஸ் லங்காவின் நவீன தாட்சணின் இயலும இந்தன காரியக்ஷமதாவின் நிபதவன டிவிஎஸ் எக்ஸ்எல் 100 டிவி டியூட்டி நவீன உபான்கு சைத்த மோட்டார் சைக்கிளைய பொக்கட் டிக்கெட் தனி நினைவு பட்ஜெட் டிக்கெட் செட் வின கவனிட்டு வெடிட்டு டிவிஎஸ் எக்ஸ்எல் 100 டிவி டியூட்டி மோட்டார் சைக்கிளைய பெதலாம பதன்ன டிவிஎஸ் எக்ஸ்எல் 100 டிவி டியூட்டி மோட்டார் சைக்கிளைய வெடிம துர துவன லங்காவே மோட்டார் பைசிக்கிளே டிவிஎஸ் எக்ஸ்எல் 100
1: නොතරයේ පෙරලි කරන NLB මෙගා පවර් දවන්ත මෙගා සුපිරි ටැග්කට අමතරව රුපියල් කෝටියක පවර් සුපිරි ටැග්ක සහ ග්‍රෑන්ඩ් සුපිරි ටැග්කට සුපිරි මෝටර රථයක් දිනන ලොකුම සුපිරි ටැග් දෙන එකම නොතරයේ NLB

மோட்டர் சைக்கிள் லோவே பிரலிகாட்டி நவீன தாக்ஷணி நவீன காரியக்ஷமதாவை நிபந்தவன டிவிஎஸ் எக்ஸ்எல் 100 டிவி டியூட்டி சைக்கிளைய பொக்கட் டிக்கெட் தனின் நெத்திவ பட்ஜெட் டிக்கெட் செட் வின கமன்னட்டு வெடிட்டு டிவிஎஸ் எக்ஸ்எல் 100 டிவி டியூட்டி மோட்டர் சைக்கிள்

0: ஐடிபி பேங்க்
1: டேக்யா சுரக்கி மும்மகத்தோட்டா கிளீன் ஸ்ரீலங்கா வெடசதானி அடுத்தே கிரியாத்மக வன ஜாதிக மார்க் ஆரக்ஷாவ பிலிபந்த சிசும் தனுவத் கிரீமே டேக்யா மீலங்க வெடசதான
0: ஜூலி பலமுனதா கேப்பிட்டிபுல மகாவித்யாலய அம்பார
2: சம்விதானய கிளீன் ஸ்ரீலங்கா லேகம் கார்யாலய ஸ்ரீலங்கா போலீசிய சமக அத்தியாபன அமாத்தியாசய
3: பூர்ண மாத்தியம் இவர சுவாதீன ரூபவாகினி மாத்தியாலய
4: லகான ரேடியோ ITN ஹார்ட் பீட்.

0: 99.5 அனு 99.7 லக்காண்ட ரேடியோ ITN சபே ஸ்ரீலங்கைய ஹண்ட
1: விலாவு பசுரு தெகை
2: விலாவு ஒப்ப வெத்த கிண்ட ஆவி
3: லொதரையே பெரலிக்கரண NLB மெகா பவர் தேவந்த மெகா சுப்பிரி தேக்கத அமதரவ ருபியால் கோட்டியக பவர் சுப்பிரி தேக்க சகா கிராண்ட் சுப்பிரி தேக்கட சுப்பிரி மோட்டரத்தியா NLB மெகா

0: தசமபா 105.7 லக்காண்ட ரேடியோ ITN செபே ஸ்ரீலங்கா ஹண்ட
1: விலாவை பசுர் ஹதராய்.

மோட்டார்சைக்கிள் லோவே பிரலிகாரியா டிவிஎஸ் லங்காவேதின் நவீன தாக்ஷணின் இயலம இந்தன காரியக்ஷமதாவின் நிபதவன டிவிஎஸ் எக்ஸ்எல் 100 டிவி டியூட்டி நவீன உபான்க சைத மோட்டார்சைக்கிளைய பொக்கட்டைக்கட தனின் நதிவ பஜட்டைக்கட செட் வென கமனட்ட வெடட்ட டிவிஎஸ் எக்ஸ்எல் 100 டிவி டியூட்டி மோட்டார்சைக்கிளைய பெதலம பதன்ன டிவிஎஸ் எக்ஸ்எல் 100 டிவி டியூட்டி மோட்டார்சைக்கிளைய வெடிம துரதுவன லங்காவே மோட்டார் பைசிக்கிளே டிவிஎஸ் எக்ஸ்எல் 100